சேயானுக்கேருமாய ரங்கரசாய் திரேக்காருமானே மணிபர்த்தி இது கால்நயாவே மூடே தீது பேனு பிரோது காம குரோது மோகச்சு உடுப்பு காரு மகாலோபத்ரோ யாகு ஜுகுத்துபிஹானே கை